0: அன்ன கொடிச்சி அழகுமையில் வெச்சி அம்மா தன்னந்தனியே வாடுறவ கண்ணான கடுவநாதன் கண்டு மனம் கலங்கி நின்று
1: அவன் உள்ளங்கை ரேகைய ஊடுருவி பார்த்துட்டான், உறங்கை ரேகைய புரட்டி புரட்டி பார்த்துட்டான்.

0: இப்படி விருமாட்டி சொன்னதும் ரெண்டு பேருக்கும் கடுமையா சண்டை நடந்துச்சு. அப்ப பூமியெல்லாம் நடந்துச்சு, மலையெல்லாம் உடஞ்சிச்சு. இத பார்த்த சில பேரு வீணா எதுக்கையா சண்டை போடுறீங்க, சமாதானம் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அவங்களும் அதுக்கு சம்மதிச்சாங்க. அப்புறம் பஞ்சாயத்தார் தீர்ப்பு
1: சொன்னாங்க,
0: தொட்டப்பநாயக்கன் ஊர்லயும் மதுரை மொட்டக்கோரத்து பக்கத்துலயும் கொடி ஒண்ணு நட்டு வைப்போம். உங்க ரெண்டு பேர்லயும் யார் முதல்ல போய் அந்த கொடியை தூக்கிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த எல்ல சொந்தம்னு பஞ்சாயத்தார் தீர்ப்பு சொல்ல பேய்க்காம யோசிச்சான். யோசிச்சு சதி ஒண்ணு பண்ணுனான். விருமாண்டு கேளு நொண்டி குதிரை ஒண்ணு கொடுத்து அவன் போனா எங்கடா கொடியை தூக்கிட்டு வரப்போறான்னு நினைச்சான்.

0: அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சு ஒரு தந்திரம் பண்ணுனா வேச்சி அம்மா.
1: என்ன செஞ்சா?
0: தன் விரல்ல போட்டிருந்த மோதிரத்தை கிணத்துக்குள்ள போட்டுட்டு, அண்ணே அண்ணே மோதிரம் விழுந்துருச்சு எடுத்து கொடுங்கன்னு சொன்னான். தங்கச்சி வேண்டுதல நிறைவேற்றி வைக்கிற அண்ணன் தங்கச்சிக்காக கிணத்துக்குள்ள குதிச்சு அந்த மோதிரத்தை எடுக்கையில கிணத்து மேல இருந்த கல்ல தூக்கி வச்சு மூடி பேச்சியம்மா விரும்பாண்டிய கிணத்துக்குள்ளேயே சிற வச்சு விட்டான். என்ன தங்கச்சி, உனக்கு உதவி பண்ண வந்த எனக்கு இதுதான் நீ காட்டுற நன்றியான்னு விரும்பாண்டி கேட்க, பேச்சியம்மா யோசிச்சு, தினந்தரம் அண்ணனுக்கு பூஜை பண்ண சூலி பொண்ணு சூலி மாடு கொடுக்க நம்மளால முடியுமா? கொடுத்தா இந்த ஊரு உலகம் தான் தாங்குமா அப்படின்னு நினைச்சு அண்ணன் கிட்ட சொன்னா, அண்ணே நீ கேட்டபடி உனக்கு பூஜை பண்ண முடியாது, ஆனா உனக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா